தகத்தகிட்டு தீன் தாகிறதான தா கதிகிட்டு ததுகிட்டு திகிட்டு தகத் தக்கிட்டு தக்கிட்டு தக தக தினகிடன தின திகிட்டு திகிட்டு தாகிறத தீன் தகத் நினகிட்டு தகிட்டு தா எதுகிட்டு தகிடா தகிடா நினகிட்டு தகிட்டு தா எதுகிட்டு தகிடா தகிடா நினகிட்டு தகிட்டு தா எதுகிட்டு தகிடா.